தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக